நேர்ச்சி அதிகுடகுட பூமி பண்டிஞ்சுட பூச்சக்கிரமேலுட கொலோனுண்டுட

சத்திய சம்பத கிரமச்சரிய சன்னகில்லே பக்தி விசுவாசமுலையந்து ரக்தி தொலகே பாத்யதலு லேனி ஸ்வாதந்திர பரத ஹெச்சே பரம பாவனமைன பரதாவனியந்து சகனமன்னதே மனக்கு சக்கதனமு வ்ரதமுலன்னிட்டியந்து வன்னெகாஞ்சின எட்டி கன சத்யசீலமே கடின தபமு